தகிட்ட தகிட்ட திமி நாட்டியம் தகிட்ட தகிட்ட திமி லாஸ்யம் நமக சமய சகஜம் நட பிரகிருதி பாதஜம் நர்த்தனமே சிவ கவசம் நட ராஜ பாத சுமரஜம் ധീര നാദ വിനോദം നാട്യ വിലാസം പരമസുഖം മഹിതം.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டும்